அனுமோனு மிச்சு பம்பையில் விரிவச்சு அஜன சங்கீர்த்தனங்கள் பாடி சத்தியுண்டு பம்ப விளக்கு கண்டு மடங்கி அனுமோனு

கழுத்தில் ருத்ராட்சவுமாய் மகர சங்கிரம சங்க கனகாபிஷேகம் செய்யும் நடையில் அவிடுத்தே அனஸ்வர சைவ

0: பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை.
1: சாங்க உள்ளார வந்து

எவண்டா மேல எவண்டா கீழே எல்லா உயிரையும் ஒன்னா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேரு தலையில் ஏத்தி வச்சு கொண்டாடும் ஊரு. நியாயம் இருந்து எதிர்த்து வரிய அவன மதிப்ப அது என் பழக்கம். காலை இழுத்து உயர்வ நினைச்சா கேட்ட பயசாரிடியா இடி.

0: ஏதை பிறந்தே கோடி பறந்தே ஏ ஆண்டவரே ஆண்டி மனசே ஏதை பிறந்தே கோடி பறந்தே
1: சட்டக்கு சட்டக்கு சட்டக்கு சட்டக்கு சட்டக்கு சட்டக்கு.

பாமகாமரி சரிகமகணபதி. பரிசரி ச நினிபம சரிகமகணபதி. நித்த நிப்ப நிப்பம் மாறி சரி சமசப சனி மகாகணபதி. ரி தரி ம ப ம ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப